0: திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ். செமட்டு அத்துதுன், கமனட்டு ஜவையதுன், ரட்டட்டு பனதுன், திஸ் வசருக்கு விசிஷ்டத்வே அபிமானய, பீப்பிள்ஸ் லீசிங், விஸ்வாசே பிரமுகயா.
1: ஃபினிஷிங் வஹலக்லஸ் கலர் அப்ளோ வெஜபெனா சித் பெதகனி கல் பவதி அவலக்ஷண நோவி ஒயத் வாலிட வாஷி வெண்ண
2: අනුවටයි දශම දෙකෙන් 98.4 දිවයින පුරා

சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரயா விசின் சந்திம திவ்ய புத்திரயாவு கிராணிய கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரயா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரயா நிதாசலபிய புத்தானுபாவே விதஹா தக்வென சந்த பிரித்தே ஆனுபாவேன் ஒப்பட்டு